பராமர பார் ககனதமாமா பாஜ்யோ பரயோ நிசான காஹோ கேத ஜமாண்டயோ சூரமா